ஓடியார் மத் பிட்டவே மத் பிட்ட உன சாடா பிட்ட தன் பிட்ட பிடுக்கிறேன் மஞ்சுட்ட சுலி பரேன் கஹு நானுக் சச்சு தியாய சுச்சு ஹோவே தான் சச்சு பாய போடிச்சு.